0: not adhere or will not expect such kind of statements to come, and that he again, in fact, the chief minister is known to be a well-read man. He knows the history. He started quoting multiple historical events, the Islamic historical events, where he quoted women who were business leaders, women who were rulers, women who were part of the court as well. And citing all this, the chief minister laid his absolute condemnation against the Grand Mufti and stated that what he has said is absolutely wrong, and that he and his government wants women to come out and work in a progressive manner and work along with the society and cannot sit back at home as the Mufti wanted. So certainly the chief minister has minced no words. He has condemned the statements made by the Muslim cleric, who is known to be the jurisprudence maker for a large Sunni Muslim community in Kerala.
1: Right. All right. We'll leave it at that. Thank you, Ashwin, for getting us all of those details. Shifting focus, Tamil Nadu is seeing a fresh political face-off over 2029 prime ministerial race. TVK leaders are pitching Vijay as a potential PM face, arguing that Tamil Nadu could decide who leads the country. Congress, however, is making it clear that Rahul Gandhi remains its choice for 2029. War of words has intensified, with Congress leaders dismissing the Vijay pitch and even warning of consequences if TVK continues projecting him. At the same time, Vijay's camp says there are still 3 to 4 years before the Lok Sabha polls and that there is no need to speculate this early. So Vijay versus Rahul, the 2029 prime ministerial battle has already begun. Let's take a look at some of the reactions.
2: எந்த சர்ச்சையும் இல்லை. இது வந்து எல்லாரும் பொதுமக்கள் எப்பயுமே வந்து தமிழகத்துலேருந்து ஒருத்தர் வரணுன்றது எல்லாரும் வந்து ஆசைப்பட்டது ஒன்று. அந்த அந்த காலகட்டத்தில் எப்படியோ அது மாதிரியான ஒரு இயற்கையே ஒரு விஷயத்தை உருவாக்கும். நம்ம இதை போய் நம்ம விவாதிக்கிறதோ இது உங்களுக்கு எந்த முரணும் கிடையாது, எந்த முரணும் கிடையாது. உங்களுக்கெல்லாம் சுவாரஸ்யம் வேணுன்றதுக்காக நீங்கள் டெய்லி எல்லார்ட்டையும் இதை கேட்டுட்ருக்கீங்க. இதில் எந்த முரணும் கிடையாது. எல்லாமே வந்து இயற்கையாக போன வருஷம் இதே நேரம் யாராவது வந்து தமிழக வெற்றிக்கலம்னு ஆட்சிக்கு வரும்னு சொன்னால் எல்லாரும் என்ன எல்லா பத்திரிக்கையும் என்ன சொன்னீங்க, எல்லா கருத்துக்கள் என்ன சொன்னீங்க. ஆனால் நாங்கள் ஆணித்தரமாக சொன்னோம் எங்களுடைய தலைவர் முதலமைச்சர் ஆவார்னு சொல்லிட்டு. இயற்கை தானாகவே உருவாக்கும். அதனால் நம்ம அது வரைக்கும் இல்லை இல்லை அது வரைக்கும் நம்ம இதை பற்றி நம்ம இதை பேசிக்கலாம். இல்லை இல்லை அது வரைக்கும் நீங்கள் இதை வந்து நம்ம பேசிகிட்டே இருக்க வேண்டாம்.
3: TVK MLAs, they are all still they are in the fan basis. Okay, so they have come from a fan film industry as a fan basis. Definitely they will be saying that, but politically the leaders have taken a stern decision that 29 our Rahul ji will be the prime minister.
1: Moving on, BJP is protesting against Rahul Gandhi's Nasik visit with members wearing black clothes and black armbands. Rahul Gandhi is visiting Nasik today and BJP is now staging a protest against the visit to the Nasik BJP, protesting against Congress Party's opposition to the Nari Vandan Bill, which is the Women's Reservation Bill. Local BJP leaders participating in this protest taking place outside the district collector's office. Remember, he has just arrived. Rahul Gandhi has just arrived in Nasik and has received a warm welcome from Congress leaders there. But BJP expressing its opposition to the Congress by wearing black clothes and armbands. Let's take a look at some reactions.
4: श्रीमान राहुल गांधी लोगों में भ्रम फैलाने का काम कर रहे हैं. राजनीतिक दौरा करना है वे कर सकते हैं, पर दौरे के आड़ में तथ्यहीन बातें बताना, छात्रों को गुमराह करना, युवाओं को गुमराह करना, ये कौन सा न्याय है? आदरणीय मोदी जी के नेतृत्व में भारत अब विश्व की तीसरी आर्थिक महासत्ता बनने जा रहा है. इतने संघर्षों के बावजूद भी वर्ल्ड वॉर के कुछ अलग अलग विश्व के कुछ देशों में वॉर चल रहे हैं, ऐसे संघर्षों के स्थिति में भारत की जीडीपी ग्रोथ 7.8, तो इन सारी बातों को देखते हुए वे युवाओं को छात्राओं को गुमराह न करें. जो सच्चाई है वो बताएं और देशभक्ति की राष्ट्रभक्ति की बातें करें.
5: जो भी अध्यक्ष नियुक्त हुए हैं महाराष्ट्र में, उनका 10 दिन का शिविर था आज नासिक में, और आज समारोह करने के लिए राहुल जी आ रहे हैं. उनको मिलने के लिए, उनका हौसला बढ़ाने के लिए, संगठन मजबूत करने के लिए राहुल जी यहाँ पर आए.
6: किस तरह के मुद्दों को एड्रेस करेंगे?
5: देखिए ये मुद्दे देखो ये उन्होंने क्या एड्रेस करना चाहिए वो उनको मालूम है. तो वो अच्छे तरीके से एक

0: central jail, there are two parts in the front and the back. I said I will be only with the workers, so I went to the second part of the jail. And at night, they have removed the name tags or the wardens who are also in the, you know, jail for sentences and started beating us. And I, because they have to take Anbarasu MP who has to go to the parliament. Now, in that process, I got hit and I ran and hid because we were in the open grounds. I hid myself in one of the cell and I cried, not because I got hit, but because I ran away during the independence movement. People have gotten hit because Mahatma Gandhi said when fought, whereas I just ran away. I felt bad about it. That's my experience in the jail.
1: All right. America Narayanan, thank you for speaking to NDTV. The DMK is so far not reacting, but we'll get a reaction from them. It's certainly something that the DMK will want to clap back on, and we'll get you that reaction once we get in. Moving on now, there's more, you know, there's a bigger political eruption that is brewing in Tamil Nadu. It's seeing a big political face-off over who gets to be the opposition's 2029 prime ministerial face. And it is Vijay versus Rahul Gandhi. Who would have thought that this was going to happen? But that's what has been brewing for the last 4 or 5 days. TVK leaders are obviously pitching Vijay as a potential prime ministerial face. That suggestion by one particular leader has been viraling for the last 1 week, arguing that Tamil Nadu could decide who leads the country. The Congress, however, and remember the Congress is an ally to the TVK in Tamil Nadu, has made it clear that, like the last few elections, Rahul Gandhi remains its choice for the 2029 opposition election face. Going to lead the race or the opposition in 2029. So Vijay versus Rahul Gandhi may be politically hypothetical at this point of time, but there is some substance to it. The 2029 Prime Minister battle has clearly already begun because one person is the Chief Minister of Tamil Nadu and the other is ally, is the country's leader of the opposition.
2: எந்த சர்ச்சையும் இல்லை. இது வந்து எல்லாரும் பொதுமக்கள் எப்பயுமே வந்து தமிழகத்துலேருந்து ஒருத்தர் வரணுன்றது எல்லாரும் வந்து ஆசைப்பட்டது ஒன்று. அது அந்த காலகட்டத்தில் எப்படியோ அது மாதிரியான ஒரு இயற்கையே ஒரு விஷயத்தை உருவாக்கும். நம்ம இதை போய் நம்ம விவாதிக்கிறதோ இதுவோ உங்களுக்கு எந்த முரணும் கிடையாது. எந்த முரணும் கிடையாது. உங்களுக்கெல்லாம் சுவாரஸ்யம் என்னன்றதுக்காக நீங்கள் டெய்லி எல்லார்ட்டையும் இதை கேட்டுட்ருக்கீங்க. இதில் எந்த முரணும் கிடையாது. எல்லாமே வந்து இயற்கையாக போன வருஷம் இதே நேரம் யாராவது வந்து தமிழக வெற்றி கழகம்னு ஆட்சிக்கு வரும்னு சொன்னால் எல்லாரும் என்ன எல்லா பத்திரிகையும் என்ன சொன்னீங்க எல்லா கருத்துக்கணிப்பு என்ன சொன்னீங்க. ஆனால் நாங்கள் ஆணித்தரமாக சொன்னோம் எங்களுடைய தலைவர் முதலமைச்சர் ஆவார்னு சொல்லிட்டு இயற்கை தானாகவே உருவாக்கும். அதனால் நம்ம அது வரைக்கும் இல்லை அது வரைக்கும் நம்ம இதை பற்றி நம்ம இதை பேசிக்கலாம். இல்லை அது வரைக்கும் நீங்கள் இதை இதை வந்து இதை வந்து நம்ம பேசிகிட்டே இருக்க வேண்டாம்.
3: அதாவது வந்து 2029 நீங்கள் அந்த விஷயத்தை பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க வெளில இருக்கிறாங்களா உள்ளே போகிறாங்களா அப்படிங்கிறதும். ஏன்னா இப்போ நம்ம வந்து தளபதியை வந்து சிஎம் சீட்டில் உட்கார வச்சதே வந்து நம்ம காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி சார் தான். ஸோ அவரே தான் வந்து நம்ம தளபதியோட கையை பிடிச்சி 2029 கூட்டு போய் அங்கே வந்து உட்கார வைக்க போகிறாரு.
4: TVK MLAs, they are all still, they are in the fan basis. Okay, so they have come from a fan, film industries as a fan basis. Definitely they will be saying that. But politically, the leaders have taken a stern decision that 29, our Rahulji will be the prime minister.
1: Vijay Gopal is back with me from Chennai because, the, you know, this is a very interesting story that is unfolding, Vijay. You know, every party has supporters who are a little over-enthusiastic and they say, my leader should be the prime minister face. But this is continuing. Usually after 1 or 2 days, the leaders will silence the over-enthusiastic cadres and say, you know, stop talking like this. But this is becoming bigger with each passing day, Vijay. What are the insiders telling you in Congress and the TVK? It's becoming a face-off now.
5: That's right. It's definitely a face-off between TVK government and Congress party because first it was considered as some kind of sycophancy towards Vijay as many TVK ministers in the Legislative Assembly started to project Vijay as the next Prime Minister of India. For the very first time, Minister Sarath Kumar made a mention inside the Legislative Assembly saying that our Chief Minister is the next PM of India. And with the very next day, TVK senior leader Sengotayan made similar comment. And also multiple ministers made similar remarks from Finance Minister, Fisheries Minister.